0: ஜா பப்பலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சிரால்கா மீ ஆரோக்யானிக்கி சிரே ஓபிலாஷி சை பால்